أنا غابي توك ماك أميلتون أنا كسبو غادو إنو جي شندتك كو هابتون كي ماندو تيتا وين مشتبو غادو وين جي ويتب متوش بش عبتا جي هات وغني ها وين دي بيهوا وين نجيان شتام دو كيتن دهن غان وين جسكو يو Wind squeal. I with the side of bed house with the sales gambo. Je t'aime, moi non plus. Je te t'en habite une minute et l'OM, je courrais une rectro, je te t'en habite. Nada, l'ida, bras, didi. Et René, Nina, tu es de ma droite, pas abdadi. Oui. 4 minutes et que ma boule n'a pas mis une minute dans mon bagnole de l'Ispan. Oui, on a un hormone. Je pense que tu n'es pas bien. C'est j'ai un mystérieux. On a un monde. J'ai un story.